அடக்கு போடே அடக்கு போடே அடக்கு ஆமா அடக்கு போடே அடக்கு போடே அடக்கு போடே அடக்கு போ ஆட பாடலும்